ஜாமஜந்தாரணாயாவ நேடே திருஷ்ணா அகன் பிரவியாபுஜாய் நானக்கு உதரே பிரபு சரணாயி.